ஹமகஸ்வரம் ரேதுவா தஃபா துவும் கையாய் உடுதகாய் பிமுகா அவ்வோ ஹித்து எம்மெஹா தகதீக தக்வா விருவா பயக தலீல் தகிவா கங்கஸ்வரே.

அல் மதீனாக அகழ்வரின்னாய் எவருங்க வஷாகன் திபே ஆவ்ரா பீங்க மீஹுனக அவ்வோஹக ரசூலா அருகுகா ஹங்குராம நுகஸ் ஃபஸ் ஜெஹிஃபா திவ்மன்னதே அதி எகலேக ஃபானுக ஃபுரான ஃபுளவுர எவருங்க ஃபுரான தக இஸ்கந்தினுமன்னதே எஹனி எவரென்ன சோலி அமலிக்கம்கா லீவ்கெம் மெனுவி எவரென்னங் அங்க ஹிக்குமே அதி வறுபலி கமெவ்வெஸ் அதி படுஹா ஹூனு கமெவ்வெஸ் அல்லோஹக மவுகா எவரென்னக்கன் நுஜஹேனதே அதி காஃபின் ருளி அரானே தனக எவரென்னக்க ஃபியவளன் நேழேனதே அதி ஆதாவா தெரிக்கு கிபெய் கெல்லுமெங் எவரென்னக்கன் நுலிபேனதே ஹம கஷ்வரும் இஹ்சான் தெரிங்கே தர்ம அல்லோஹு கெல்லனி நுக்ரவானதே.

அலிஃப் லாம் ரா மிய குருத்தோகே முராத் தினவடிகம் வணி அல்லாஹே மீ ஹிக்மத் தரிஃபோத்துகே எபஹி குர்ஆனுகே ஆயத்துகே.